உங்களுடன் பேசுவது உங்கள் ராஜ்மோகன், உங்கள் ரத்னா மோகன். காதோடு பேசலாம், தினம் தினம் புதுமை, என்றுமே இளமை, எப்போதுமே தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் இதயத்தில் ஒவ்வொரு நொடியிலும் இனிமை நிறைய காதோடு பேசலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0474-293-1111. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. தமிழ் போனின் ப்ரோக்ராம் காதோடு பேசலாம்.

0: கம்யூனிட்டி ரேடியோ பென்சிகர் 107.8 அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ரத்னா மோகனின் அன்பார்ந்த ஒரு மாலை நல் வணக்கம். நேர்களை, இன்று மிகவும் ஸ்பெஷலான ஒரு டே என்றே சொல்லலாம். ஒரு சினிமா நடிகருடைய பர்த்டே. ரொம்ப சார்மிங்காக இருப்பார் அந்த நடிகர். யாருன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து ஜூன் மாதம் 18ஆம் தேதி, இன்னைக்கு தான் அவருடைய பர்த்டே. 80s காலகட்டத்திலலாம் மாப்பிள்ள பார்க்கும்போது, அதாவது ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்கும்போது இப்படித்தாங்க மாப்பிள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதா எந்த ஒரு பெண்கள்கிட்டையும் எப்படி இருக்கணும் உனக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொன்னால், அரவிந்த சாமி மாதிரி எனக்கு மாப்பிள்ள வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஸ், இன்னைக்கு வந்து நடிகர் அரவிந்த சாமி அவங்களுடைய பிறந்த நாள் தான். அவர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கொள்ளை அழகாக இருப்பார். சாமிங்கான ஒரு நடிகர் என்றே சொல்லலாம். அவருக்கு வந்து மனம் நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை ரேடியோ பென்சிகரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு வந்து 56 வயசு ஆகுது அரவிந்த சாமிக்கு. ஓகே, பல படங்கள் தமிழில் வந்து ஹிட்டு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அவர் நடித்த படங்கள்லேருந்து பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்க போகிறோம். அவரை பற்றின நிறைய சுவையான தகவல்களெல்லாம் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். நிகழ்ச்சிக்குள் போகலாமா? ஒரு காலர் வந்துட்டாங்க, யாருன்னு பார்த்துடலாம். நேர்களை, இது காதோடு பேசலாம் தமிழ் ஃபோனின் ப்ரோக்ராம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கூப்பிட்டு பேசலாம். நம்பர் சொல்லட்டுமா? 0474-293-1111. அரவிந்த சாமியோடைய பர்த்டே. இன்னைக்கு அவரை பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி அங்கே தான் பிறந்திருக்காரு. அவங்களுடைய அப்பா வந்து டெல்லி குமார் ஐயர், டிவி நடிகர். டிவியில் வந்து நிறைய இதில் வந்து நடிச்சிருக்காங்க. அவர் வந்து தன்னுடைய அந்த டெல்லி குமாருங்க வந்து தன்னுடைய கூட பிறந்த சகோதரிக்கு வந்து இந்த குழந்தை அங்கே தான் வளர்ந்தாங்களாம். சின்ன வயசுலேருந்தே அரவிந்த சாமி தன்னுடைய மாமா கிட்ட தான் வளர்ந்துருக்காரு. அவர் வந்து ஒரு பெரிய தொழில் அதிபராம். விடி சுவாமி, வசந்த சுவாமி என்று சொல்லுவாங்க. அவரால் தத்தெடுக்கப்பட்டுட்டாங்களாம் நம்மளுடைய அரவிந்த சாமி அப்படிங்கிற நடிகர். சின்ன வயசுலேருந்தே அவங்க கிட்ட தான் வளர்ந்துருக்காரு. சென்னையில் இருக்கிற ஷிஷியா அப்படிங்கிற ஸ்கூலில் படிச்சிருக்காரு. அப்புறம் லயோலா காலேஜ்லேயும் டிகிரி முடிச்சிருக்காங்க. பிறகு மேல் படிப்புக்காக அமெரிக்கா சென்று படிச்சிருக்காரு. தன்னுடைய தாயோட உடல்நலம் சரியில்லாததுனால மீண்டும் இந்தியாவுக்கு வந்தாராம். அப்புறம் தான் அவருக்கு நடிக்கலாம் வாய்ப்பெல்லாம் கிடைச்சுதான். என்ன தெரியல, கால் பிரேக் ஆகி பிரேக் ஆகி போகுது. நமக்கு வந்து ஒரு பாட்டு ஒன்று கேட்டுட்டு வந்துடலாம். அரவிந்த சாமி அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான படம் அப்படின்னு சொன்னா ரோஜா அப்படிங்கிற ஒரு படம் தானே டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய இசையில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பார். அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற அந்த அந்யோன்யம், அந்த ஆசை பந்தம், அதெல்லாம் ரொம்ப அழகாக அந்த ரோஜா அப்படிங்கிற படத்தில் சித்தரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தேசப்பற்றும் ரொம்ப அழகாக வெளிக்காட்டி இருப்பாங்க. ஒரு காலர் வந்துட்டாங்க, யாருன்னு பார்த்துடலாமா? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ரித்திகா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: கொல்லம்.
0: ரித்திகா படிக்கிறீங்களா?
1: என்ன
0: செய்றீங்க நேரம் போறதுக்கெல்லாம்? வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இடையில இடையில நேரம் கிடைக்கும் போது இந்த ப்ரோக்ராம்ல கூப்பிட்டு பேசலாம்ல? நீ பேசு. ரித்திகா, ஹலோ, வணக்கம். ஹலோ,
2: அனிதா கடவுர்.
0: அனிதா கடவுர், இது யாரு ரித்திகாங்கிறது? உங்க பையன் கிட்டதான் நான் பேசியிருக்கேன், உங்க பொண்ணு கிட்ட பேசினது இல்லன்னு நினைக்கிறேன்.
2: ஆமா,
0: அதான் எனக்கு டவுட்டு.

0: சரி சரி. அனிதா எப்படி இருக்கீங்க? அனிதா
1: நல்லா இருக்கிறேன்.
0: சரி,
1: அரண்சாமி ரொம்ப பிடிச்ச ஹீரோ,
0: அதனால
1: ரொம்ப ஃபேமஸ் ஆன ஆளா இருந்தாரு.
0: அதனால உடனே கூப்பிட்டுட்டீங்க. 80s ல உள்ள ஆளுன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு, கூப்பிடணும்னு பேசணும்னு தோணிடுச்சு.
1: பம்பாய் படத்தை மறக்க முடியுமா?
0: ஆமா, ரோஜா படத்தை விட்டுட்டீங்களே.
1: பம்பாய் படம், ரோஜா படம், இந்த ரெண்டு படத்தையும் வள்ளல்ல மறக்கவே முடியாது. இந்த மியூசிக் அடிச்சுக்கிட முடியாது.
0: ஆமா, அதே மாதிரி இந்த இந்திரா அப்படிங்கிற ஒரு படத்துலயும் நல்லா நடிச்சிருப்பாரு இந்திரா.
1: ஆமா, கியூட்டா இருப்பாரு.
0: அப்புறம் மின்சார கனவு, என் சுவாச காற்றே, தனி ஒருவன்ல கூட சூப்பரா நடிச்சிருப்பாரு. இப்ப ரீசெண்டா அந்த கார்த்திக் கூட மெய்யழகன் அப்படிங்கிற ஒரு படத்துலயும் நடிச்சிருந்தாரு. ஆனா அவருக்கு வந்து ஒரு உடம்புக்கு சரியில்லாம இருந்து, முதுகு தண்டுல எல்லாம் முடியாம இருந்து படுத்ததுனாலதான் அந்த அவரு தடிச்சிட்டாரு. ரொம்ப சாமிங்கான நடிகர். என்ன
1: கொடுங்க
0: ரித்திகா. ரித்திகா, அப்புறம் வந்து உனக்கு நேரம் எல்லாம் எப்படி போகுது? எங்கயாவது வெளியெல்லாம் போவியா?
1: உனக்கு
0: போர் அடிக்கா?
1: சரி,
0: நீ நல்லா அழகாக தமிழ் பேசுறிய.
1: என்ன செய்ய?
0: என்ன செய்யவா? அப்படி இருந்துட்டுமே நீ தமிழ் மறக்காம வீட்டுல எல்லாரும் பேசுறத கேட்டு கேட்டு நீ இந்த அளவுக்கு பேசுறிய, அதே கிரேட்.
1: வீட்டுல நாங்க தமிழ் தான் பேசுவோம்.
0: ஆமா, அப்பதான் கத்துக்க முடியும். அல்ல, நம்ம வந்து தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், ஹிந்தி இவ்வளவும் லாங்குவேஜும் படிக்க வேண்டியிருக்கே. அப்ப வந்து வீட்டுல பேச பேச தன்னால வந்துரும். எங்க வீட்லயும் அதேதான். இங்க ரெண்டு பிள்ளைங்க இங்கதான் பிறந்து வளர்ந்தது. ஆனா வீட்டுல கம்பல்சரி நாங்க தமிழ் தான் பேசுவோம். ஆமா, ஆட்டோமேட்டிக்ல தாய் மொழியில அது எப்படி வராம இருக்கும்? சரி, ஆண்டி கிட்ட இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைமா பேசுற, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ரித்திகா. சரிமா, அப்ப பாட்டு கேப்போமா? ஓகே, டைம் கிடைக்கும் போதெல்லாம் கூப்பிட்டு பேசுனா. ஓகேமா, கூப்பிட்டு பேசுனதுக்கு மிக்க நன்றி ரித்திகா. ரோஜா அப்படிங்கிற ஒரு படம், ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய இசை, அதுல இருக்கிற எல்லா பாட்டுமே ரொம்ப அற்புதமா இருக்கும். எனக்கு பொதுவா, அதாவது நிறைய பேருக்கு இந்த பாடல் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஒரு ரோஜா பூ அப்படியே காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த நேரம் அப்படியே சோகத்துல தன்னோட மனைவியோடைய ஞாபகத்துல, காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடே கண்ணீர் அப்படின்னு ரொம்ப தவிப்பா பாடுற அந்த ஒரு பாட்டு எஸ்பிபி சார் ரொம்ப அற்புதமா பாடியிருப்பாங்க. அரவிந்த சாமியோட தி பெஸ்ட் சாங், கேட்டுட்டு வந்துடலாமா?

0: நேர்களே, ரொம்பவே அற்புதமான பாட்டு. என்ன இந்த பாட்டெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு டிராவல்லாம் போகும்போது இந்த மாதிரியான பாடல்கள்லாம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பயங்கர ஒரு ஃபீலான ஒரு பாட்டு. ஓகே, 1991 தளபதி என்ற படத்தின் மூலமாகத்தான் டைரக்டர் மணிரத்னம் அவங்களால தான் தமிழில் அரவிந்த சுவாமி அப்படிங்கிறவங்க அறிமுகம் ஆனாங்க. அப்புறம் இந்த ரோஜா, இப்போ கேட்டோமே இந்த படம் 92 வெளிவந்தது. அப்புறம் அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. 94 பாச மலர்கள், 95 பம்பாய் அப்படிங்கிற படம், இந்திரா அப்படிங்கிற படம், 97 மின்சார கனவு, அலைப்பாயுதலே. அலைப்பாயுதலே வந்து ஒரு சின்ன ஒரு கேரக்டர் மட்டும் பண்ணியிருப்பார். அப்புறம் 2015 தனி ஒருவன், துருவா. அப்புறம் 2024 செக்க சிவந்த வானம், போகன், மெய்யழகன் அப்படிங்கிற படம் நடிச்சிருந்தாரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு எல்லா மொழிகள்லையும் ஹிட்டு கொடுத்துருக்காரு. ஸ்ரீதேவியோட இணைஞ்சி தேவராகம் அப்படிங்கிற படம் யாராலும் மறக்கவே முடியாது. தொடர்ந்து பேசிக்கின்றேன், ஒரு காலர் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் சரவணன் பேசுறேன்.
0: சரவணா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன். செவ்வாய்க்கிழமை பேசினதை கேட்டேன்,
1: ப்ரோக்ராம் வந்து போட்டேன்.
0: நான் நினைச்சேன் செவ்வாய்க்கிழமை நீங்க பேசினத ப்ரோக்ராம் கேட்டேன், அரவிந்த சாமினால இப்ப கூப்பிட்டுட்டீங்க.
1: ஆமா,
0: ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
1: ஓ, ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: என்ன காரணம்?
1: ஆக்டிங் நல்லா இருக்கும்.
0: ரொம்ப, அதாவது ரொம்ப ரஃப்பா நடிக்காம சாஃப்ட் அண்ட்
1: பொலைட்டுன்னு. காமெடி சூப்பரா இருக்கும். புதையல் படத்துல காமெடியா நடிச்சிருப்பாரு.
0: என்ன படம்?
1: புதையல். மம்முட்டியும் அருண்சாமியும் சேர்ந்து நடிச்ச படம் புதையல்.
0: ஆமா, புதையல் கேள்விப்பட்டேன்.
1: அதுல ஒரு பாட்டு நல்ல பாட்டா இருக்கும்.
0: சரி சரி.
1: என்ன ஒரு டயலாக் இருக்கும், நான் ஒரு தடவை சொன்னா 536 தடவை சொன்ன மாதிரி நூல ஒரு டயலாக் வரும்.
0: எல்லா படங்களும் பாத்துருவீங்களா சரவணா? நீங்க
1: அருள்சாமியை ரொம்ப பிடிக்காதோட பாப்பேன்.
0: ரோஜா படம் எத்தனை தடவை பாத்திருப்பீங்க?
1: ரோஜா தடவை
0: ஒரு 10 தடவையாவது பாத்திருப்பேன். ஆனாலும் அது சலிப்பே வராது.
1: சலிப்பே பாத்திருக்கேன்.
0: ஆமா, தளபதியிலயும் கலெக்டர் வேஷம் ரொம்ப நல்லா பண்ணிருப்பாரு.
1: டிவில எப்ப போட்டாலும் அந்த புதையில தான் பாப்பேன், அந்த காமெடிக்கு வேண்டி.
0: சரி சரி சரி.
1: காமெடிக்கு அந்த பாட்டுக்கும் வேண்டி.
0: ஆமா, அந்த படம் நல்லா இருக்கும். அப்புறம் நான் இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மெய்யழகன் படம் பார்த்தேன். அந்த
1: மெய்யழகன் நல்லா இருந்துச்சு. கார்த்தியும்
0: நல்ல மெசேஜ் சொல்ற ஒரு படம். என்ன அந்த படம்?
1: ஆமா ஆமா ஆமா ஆமா
0: ஆமா.
1: உறவு, உறவு.
0: ஆஹா, உறவும் அவர் நடிச்ச படம் தானா?
1: புதையல்
0: தெரியல, இல்லன்னா நல்ல எல்லாமே இன்னைக்கு அரவிந்த சாமி பாட்டு தான். சரியா? ஓகேமா, கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. அடுத்த பாடலாக இந்திரா அப்படிங்கிற ஒரு படம். இந்திரா படம் வந்து ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாரு. கேஷுவலா ஒரு வெளிநாட்டுல, அதாவது வேற ஊர்ல சிட்டியில இருக்கிறவரு கிராமத்துக்கு வருவாரு. தன்னோட அத்தை பொண்ணை நல்லா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரு. கொஞ்சம் நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரா இருந்தது. அவர் வந்து வருவாரு, வந்த உடனே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு, என்னடா நீ, என்னடா மாரிமுத்து, நம்ம ஊரு விசேஷம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, ஏ ஓரக்கார மாரிமுத்து, ஓட்டவாயி மாரிமுத்து, ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க சௌக்கியம்மா அப்படின்னு ஒரு ஓடக்கார மாரிமுத்துட்ட கொஸ்டின் கேக்குற மாதிரியான ஒரு பாட்டு. அந்த பாட்டை கேட்டுட்டு வந்துடலாமா?
2: உடம்பு மகா பா எட்டு மணி

0: சத்தியமா?
1: நேர்களே, ரொம்பவே அழகான ஒரு பாட்டு, ஒரு கிண்டல்தனமான ஒரு பாடல்னு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஊருக்கு வர்றோம், அப்போ நம்ம என்ன செய்வோம்? அவங்க நல்லா இருக்காங்களா, இவங்க என்ன செய்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரியான ஒரு கேஷுவலான ஒரு பாட்டு. ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பாரு அரவிந்த சாமி. படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி டாக்டராக ஆகணும் அப்படின்ட்டு வந்து அரவிந்த சாமி ஆசைப்பட்டாராம். இதுக்கு இடையில பாக்கெட் மணிக்காக மாடலிங்லாம் செஞ்சாராம், விளம்பரங்களெல்லாம் நடித்தாராம். அப்போதான் மணிரத்னம் சார் வந்து அவரை நடிக்க அழைத்தாராம். அரவிந்த சாமி நடித்த ரோஜா பம்பாய் படம் தேசிய விருதுகளை வந்து பெற்று தந்தது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான படம். தொடர்ந்து பேசுகின்றேன் ஒரு காலர். ஹலோ, வணக்கம். சரவணன், எப்படி இருக்கீங்க? இப்பதான் வீட்ல பேசின மாதிரி இருந்தது. ஓ, நீங்க ஒரு சைடு அவங்க ஒரு சைடு, அரவிந்த சாமின்னு சொல்லும் போது எல்லாரும் இணைஞ்சிட்டீங்க.
2: தனி ஒருவன்
1: தனி ஒருவன் என்ன காரணத்துக்காக பிடிக்கும்?
2: அந்த வில்லன் கரெக்டர் கரெக்ட்டா கொண்டு போய் தரல, அது கரெக்ட்டா இருக்கும்.
1: அப்படியே ஸ்லோ பாய்சன் ஏத்துன மாதிரி அப்படியே மெல்ல.
2: ஆமா, அந்த வில்லன்ல ஒரு கரெக்ட் கடைசி வரைக்கும் அந்த கதையை அப்படியே கொண்டு போறது நல்லா இருக்கும்.
1: ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு.
2: ரெண்டு மூணு படம் பார்த்தேன், அரவிந்த்சாமி படத்தை ரெண்டு மூணு பார்த்து அந்த படம் தாளாட்டம்தான்.
1: எனக்கும் இந்த ஜெயம் ரவியோட பெஸ்ட் படத்துல இந்த படம், அந்த அரவிந்த சாமி காம்பினேஷன்ல சூப்பரா இருந்தது. தனி ஒரு
2: சூப்பரா இருக்கு. டிவில படம் நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன், அது எனக்கு தாளாட்டு படமும் எத்தனை பார்த்தாலும் இருக்கு.
1: ஆமா ஆமா, தாளாட்டு படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா
2: நினைக்கிறேன்
1: வந்துருச்சேனா. அரவிந்த சாமி நடிச்சிருப்பாரு. சிவரஞ்சனி கூட ஒரு டூயட் சாங் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க வந்து நல்ல பாவாடை சட்டை தாவாணி, தலை நிறைய பூ வச்சிருப்பாங்க. இவங்க வந்து அரவிந்த சாமி நல்ல பொதுவாகவே அவர் ரொம்ப சாஃப்ட் அண்ட் பொலைட்டு, ரொம்ப டீசண்டான இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கேரக்டரும். ஆனால் இந்த படத்தில் ஒரு கிராமத்தான் வேஷத்தில் நடிச்சிருப்பார். நல்ல ஜிகு ஜிகுன்னு நல்ல ஷைனிங்காக கலர்ஃபுல்லான சட்டை போட்டுக்கிட்டு ஒரு வேஷ்டி கட்டிக்கிட்டு பாடுற ஒரு பாட்டு, மெதுவா தந்தி அடிச்சானே ஏன் மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே, அப்படிங்கிற ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாமா?

0: ரொம்பவே அற்புதமான பாடல் ஒன்றை கேட்டு ரசித்தோம். ஒரு கிராமத்து பாட்டு ஒன்று கேட்டு ரசித்தோம். ஓகே, இன்னைக்கு வந்து ஜூன் மாதம் 18ஆம் தேதி நடிகர் அரவிந்த சுவாமி அவங்களுடைய பர்த்டே. அவர் நடித்த படத்திலிருந்து பாடல்கள்லாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். ராஜீவ் மேனனின் இயக்கத்தில் வெளிவந்த மின்சார கனவு அப்படிங்கிற ஒரு படம், பிரபுதேவாவோட இணைஞ்சு நடிச்சிருப்பாரு. கஜோலோட இணைஞ்சி தங்க தாமரை பாடல் வந்து ரொம்ப பயங்கரமான ஹிட் ஆனதுங்க. தொடர்ந்து பேசிக்கிட்டேன், ஒரு காலர் ரொம்ப நேரமா காத்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சதீஷ்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு. எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எனக்கு ப்ரோக்ராம்களுக்கு விழிக்கான ரொம்ப ஆசை.
0: ரொம்ப ஆசை. இன்னைக்கு அரவிந்த சாமியோட பர்த்டே.
1: என்னங்க அறியாவோ? மேடம் அறியாவோ?
0: ஹலோ,
1: தெரியாவோ?
0: இல்ல சொல்லுங்க, புரியல. சதீஷ், எனக்கு கேட்க மாட்டேங்குது, கிளியரா கேட்க மாட்டேங்குது.
1: ஹலோ,
0: ஹலோ, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு?
1: கேளுங்க கேளுங்க.
0: தமிழ் பேச தெரியுமா உங்களுக்கு?
1: கொஞ்சம் கொஞ்சம்
0: கொஞ்சம் கொஞ்சம். சரி, என்ன வேலை பாக்குறீங்க சதீஷ்?
1: கார்பெண்டர் வேலை.
0: ஓகே, எப்படி இன்னைக்கு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? இனிமேல் தானா?
1: ஆமா, குறிப்பில்லாத.
0: சரி,
1: பாடத்தை
0: அதாவது ஆக்சுவலா என்னங்க, கிளியரா இல்ல?
1: ஹலோ,
0: கேக்குது எனக்கு, நீங்க பேசுங்க, நான் கேட்டுகிட்டே
1: இருக்கிறேன். நான் தான ஒரு பாட்டு பாட.
0: பாடுங்க, கேக்குறேன். என்ன பாட்டு பாட போறீங்க? தமிழ் பாட்டு பாடணும்.
1: தமிழ் பாட்டு, தமிழ் பாட்டு பாடு.
0: சரி, பாடுங்க கேட்போம்.
1: புத்தி வச்ச மல்லிகை முட்டு புத்திரிக்கு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானது என் மாமன் பேரு சொல்லி சொல்லி ஆளானது ரொம்ப நாளாயிது புத்தி வச்ச மல்லிகை முட்டு புத்திரிக்கு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானது.
0: ரொம்ப அற்புதமா பாடுறீங்க சதீஷ். அதாவது ஆக்சுவலா கிராமத்து பாட்டு, இது மண்வாசனி அப்படிங்கிற படம், ரேவதி நடிச்ச படம்.
1: ரேவதி
0: ரொம்ப பிடிக்குமா பழைய பாட்டு எல்லாம்?
1: சூப்பர் சூப்பர்.
0: நீங்க பாடின பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு, ரொம்ப நல்ல பாட்டு. என்னோட ஃபேவரட் சாங் இந்த பாட்டு. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களோட சிரிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. இடைக்கிட நேரம் கிடைக்கும் போது கூப்பிட்டு பேசுங்க, ஓகேவா?
1: ப்ரோக்ராம் கேட்டிருக்கு காரியம் எனக்கு தமிழ் அங்கனதான் மனசுல.
0: ஓகே, அப்ப இனி தமிழ் நல்லா கத்துக்கிட்டு பேசணும், ஓகேவா? கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. சதீஷ் வந்து ஆசைப்பட்டு பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு அப்படிங்கிற ஒரு பாட்டை ரொம்ப அற்புதமா பாடுறாரு. தமிழ் பேச தெரியலனாலும் தமிழ் பாட்டு ரொம்ப அழகா பாடுறாங்க. ஓகே, அடுத்த பாட்டு அரவிந்த சாமியோட ஒரு பாட்டு, பம்பாய் அப்படிங்கிற படம். ரொம்ப அற்புதமான ஒரு தேசபக்தி படம். நல்ல ஒரு ஒரு தீம், ஒரு ஒரு கதை ஒன்று எடுத்திருப்பாங்க, இந்த ஜாதி மதம் அதை பற்றினால் ஒரு கதை. இந்த பாட்டு வந்து ஸ்வர்ணலதாவும் ஹரிஹரனும் பாடியிருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு பாட்டு. ஒரு எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று பெற்றுக்கூட அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவி கிட்ட கேட்குற மாதிரியான ஒரு பாட்டு. குச்சி குச்சி ரக்கம்மா பொண்ணு வேணும், ஏ கூட சாலி ரக்கம்மா பொண்ணு வேணும் அப்படிங்கிற ஒரு பாட்டு, கேட்கலாமா?

0: ரொம்பவே அற்புதமான பாட்டு குச்சி குச்சி ராக்கம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டு. இன்னைக்கு அரவிந்த சாமி பத்தி பேசிக்கொண்டு இருக்கின்றேன். மறுபடியும் அப்படிங்கிற ஒரு படத்துல ரொம்ப ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். அதுலயும் ஒரு ரெண்டு பாட்டுலயும் ஆக்ட் பண்ணியிருப்பாரு, அந்த பாட்டெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. அதே மாதிரி 2015 தனி ஒருவன் படத்துல வில்லன் கேரக்டர்லாம் ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாரு. நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் இவருக்கு அந்த படத்துக்காக கிடைச்சது. அப்புறம் 2016 நீங்களும் வெல்லலாம் 1 கோடி அப்படிங்கிற ஒரு டிவி கேம் ஷோவும் நடத்தினாரு. அப்புறம் 2017 போகன் என்ற படத்துல ஜெயம் ரவியோட இணைஞ்சி நடிச்சிருந்தாரு. தன்னுடைய நடிப்பை, அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் அரவிந்த சாமி. அப்புறம் 2024 கார்த்தியோட இணைஞ்சி மெய்யழகன் அப்படிங்கிற ஒரு படம், ரொம்ப தத்ரூபமா இருக்கும், ரொம்ப ஒரு ஒரு கேஷுவலான ஒரு படம், ரொம்ப நல்ல ஒரு படம். ஒரு காலர் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் ராமராஜ் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? ஆமா, என்னைய மறந்துட்டீங்களா? எங்க வீட்டுக்காரங்கிட்ட மட்டும் இடக்கிட கூட்டு கூட்டு பேசிடுவீங்களே.
1: இப்ப ரொம்ப நல்லா இருக்கா? பேச லைன் கிடைக்க மாட்டேங்குது.
0: சரி, என்னைய மறந்துட்டீங்களா? அரவிந்த சாமி பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு பிடிக்குமா?
1: அதாவது நல்ல சூப்பர், நல்ல ஒரு பாட்டு வேணா போடுங்க. செலக்சன் வேறயா இருக்கு.
0: சரி, இன்னைக்கு எல்லாம் அரவிந்த சாமி பாட்டு தான். அரவிந்த சாமியோட படம் எல்லாம் பாத்திருக்கீங்களா?
1: நிறைய பாத்திருக்கேன்.
0: என்ன படம் எல்லாம் பாத்திருக்கீங்க சொல்லுங்க பாப்போம்.
1: இப்ப பாத்தீங்களா பம்பாய்?
0: ஆமா,
1: அந்த படம் பாத்திருக்கேன். நிறைய படம் பாத்திருக்கேன், வாக்குல வர மாட்டேங்குது.
0: ரோஜா படம் பாத்திருக்கீங்களா?
1: பாத்திருக்கேன், பாத்திருக்கேன்.
0: சரி, அப்புறம் வந்து உங்க வீட்டம்மா என்ன சொன்னாங்க அந்த படம் எல்லாம் பாத்துட்டு? அரவிந்த சாமி மாதிரி மாப்பிள்ள இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்.
1: இனி வர்றதெல்லாம் அரவிந்த் சாமி இருக்காங்க, எல்லாரும் மாறிக்கிட்டே இருக்காங்க.
0: ஆமா ஆமா, அதாவது கல்யாணம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்காரங்கள அரவிந்த சாமி மாதிரி நினைச்சுக்கிட வேண்டியதுதான். புதுசா வர்ற நடிகர்களுக்காக வாழ்த்துக்கள் சொல்றீங்களா?
1: நடிகரும் வராங்க, இளைஞர்களும் வராங்களா, பையங்களும் வராங்களா?
0: ஆமா ஆமா, நிறைய பேர் வர்றாங்க, நல்ல நல்ல நடிகர்கள்.
1: அவங்களுக்கு வேண்டி வாழ்த்துவோம்.
0: சரி, வாழ்த்துவோம். இன்னைக்கு என்ன ஃபிஷ் கொண்டு வந்திருக்கீங்க?
1: நான் எதுக்காக கொண்டு சொல்லுங்க பாப்போம், கரெக்டா சொல்லுங்க பாப்போம்.
0: நெத்துளி இல்லனா சீலாவு?
1: வீட்டுக்கு
0: நேரா வீட்டுக்கு போங்க, ஓகேவா? ஆமா, நீங்க இடையில அங்கிட்டு போயிடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் சொல்றேன். மிக்க நன்றி. அடுத்த பாடலாக மறுபடியும் அப்படிங்கிற ஒரு படம், ரொம்ப ஒரு சாஃப்ட் அண்ட் பொலைட்டான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அதுல ஒரு பாட்டு, மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடமாறலாம். ரொம்ப அற்புதமான பாடல் வரிகள். நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு பாட்டு. உண்மையிலே இன்னைக்கு அரவிந்த சாமியோட பர்த்டே, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் ரேடியோ பென்சிகரின் சார்பாக. இதோ அந்த பாட்டு.

0: இந்த படத்துல ரேவதியும் ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாங்க. அரவிந்த சாமி அப்படியே ஃபீல் பண்ணி ஆக்ட் பண்ணியிருப்பாரு இந்த பாட்டுல. ரொம்ப அற்புதமான படம் மறுபடியும் அப்படிங்கிற ஒரு படம். அரவிந்த சாமியோட ஃபேமிலியை பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னால், 1994 காயத்ரி ராமமூர்த்தி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. 1996 ஆதிரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பிறந்தது. 2000 ருத்ரா அப்படிங்கிற ஒரு பையனும் பிறந்திருந்தாங்க. அப்புறம் 2000 இருந்தே இந்த நடிக்கிறத வந்து கொஞ்சம் விட்டுட்டார். அப்புறம் பிஸ்னஸ் அப்படின்னு வந்து இறங்கிட்டார். 2005 ஏற்பட்ட ஒரு விபத்தின் மூலம் அவருடைய முதுகு தண்டு வடத்தில் நல்லா அடிபட்டதோட காரணத்தினால் அரவிந்த சாமி நடிக்கிறதையே நிப்பாட்டிட்டு படுக்கையிலேயே பல காலம் இருக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அப்புறம் உடம்பெல்லாம் சரியான பிறகுதான் அப்ப மீண்டும் இப்ப நடிக்க வந்திருக்காரு. வாழ்த்துக்கள் ஒரு காலர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சகுந்தலா. சரி சொல்லுங்கம்மா, விசேஷம் கேட்போம்.
1: எனக்கு
0: தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க கேப்போம்.
1: எனக்கு ஒண்ணு தெரியாது.
0: சரி, அரவிந்த சாமிய எதுக்காக பிடிக்கும்?
1: யாராவது சொன்னாங்கன்னா, ஆமா இவர் பெரிய அரவிந்த் சாமி அப்படின்னு சொல்லி கிண்டல்
0: பண்ணுவாங்க. ஆமா ஆமா, அதத்தான் சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு பேச்சு வரும்போது ரொம்ப தான் அழகு, பெரிய அரவிந்த சாமிங்கிற நினப்பு தான் அப்படிம்பாங்க தெரியுமா? பைத்தியமா இருப்பேன் இந்த அரவிந்த சாமி அப்படிங்கறது. ஐயோ என்ன ஒரு அழகுப்பா
1: அப்படின்ட்டு.
0: கலரு நல்ல ஒரு பிளசண்டான ஒரு ஒரு சிரிப்பு, ஒரு ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கிண்டலாலாம் படம் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இப்ப கூட சரவணா பேசும்போது கூட சொல்லியிருந்தாங்களே.
1: ஆமா,
0: அதுவும் ரொம்ப நல்லா இருக்குமே. நிறைய கேரக்டர் எல்லாம் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து அரவிந்த சாமிய என்ன காரணத்துக்காக பிடிக்கும்?
1: என்ன பாட்டு பாடுங்க
0: கேப்போம்.
1: எனக்கென ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென நான் இருப்பேன், அந்த பாட்டு.
0: ஓ சரி, நான் இன்னைக்கு தான் அந்த பாட்டை கேட்டிருக்கேன். ஓகே,
1: அது சுகன்யா வந்து அதுல டீச்சரா இருப்பாங்கன்னு
0: நினைக்கிறேன். ஆமா ஆமா, நான் எனக்கு இந்த இவங்க கூட ஜோடியா அந்த பாட்டு மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு. சிவரஞ்சனி கூட
1: இது சோக பாட்டுல ஃபேமஸான பாட்டு
0: தான். ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. என்ன அந்த படம்?
1: டிவிலே
0: அடிக்கடி போடுவாங்களே, இப்போ யூடியூப்ல கூட நீங்க பாருங்க ஃப்ரீ டைம்ல. சரியா, ரொம்ப நல்ல படம். நல்ல ஒரு இந்த மதத்தை பத்தின ஒரு படம்.
1: மேடம், நான் வந்து 2nd தான் பேசினேன் ரேடியோல.
0: நினைச்சது கூட அப்படி மாத்தி வச்சிட்டீங்களா? ஒரு தடவை கழிச்சு கூப்பிட்டா எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க.
1: இளையராஜா
0: பிறந்தநாள் இப்ப நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் உங்களை. 2 கழிச்சு நீங்க கூப்பிடுங்க, ஓகேவா? சரி சரிம்மா, இன்னைக்கு கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. அடுத்த பாடலாக ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு, மின்சார கனவு அப்படிங்கிற படம். மால்குடி சுபா வந்து ரொம்ப அற்புதமா பாடியிருப்பாங்க எஸ்பிபி சாரும் சேர்ந்துட்டு. எஸ்பிபி சார் வேற லெவல்ல பாடியிருப்பாரு. ஒரு நல்ல ஒரு குற்றாலம் மாதிரி நல்ல தண்ணி விழுந்துகிட்டு இருக்கும் ஒரு இடத்துல, அந்த இடத்துல காஜோல் அப்படி போய் குளிச்சிட்டு இருப்பாங்க. இந்த அரவிந்த சாமி எவ்வளோ ஃபீல் பண்ணி அவருடைய அந்த மனசில் இருக்கிற அந்த ஒரு ஆதங்கம் இதெல்லாம் அவ்வளோ அழகாக வெளியே வரும்.

நேர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு செய்யப்படுகின்றது. அரவிந்த சாமியோட பர்த்டே இன்னைக்கு நிறைய பாடல்கள் நம்ம கேட்டு ரசித்தோம். அவர் நடித்த ரோஜா பம்பாய் அப்படிங்கிற படம் உலகம் முழுவதும் ரசிகர்களை வரவழைச்சது. இவர் நடித்தது சில படங்கள் அப்படின்னா கூட எல்லாமே மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. பாடல்கள் எல்லாமே அற்புதமா இருக்குங்க. பேரழகன் என்றுதான் சொல்லணும் இவரை. எந்த ஒரு படமாக இருந்தாலும் அதுல தன்னுடைய நடிப்பை வித்தியாசமாக சைலண்டாக தந்திருப்பாரு. இவருடைய படங்களும் பாடல்களும் இன்னைக்கு கேட்ட பாடல்கள் எல்லாமே நம்ம மனசை கொள்ளை கொண்டு இருக்கும் என்ற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். கடைசி பாடலாக ரோஜா பம்பாய் அப்படிங்கிற ஒரு படத்துல அரபி